0: ஐயரப்பா பிரேக் பிரேக் அடுத்த பாக்கு பேர் வந்தேகா பாய்தவாய் பிரேக் ஆல்தர் சுகுரு பிரேக் ஆகும் குசுகுரு ஜெய் அஸ்ஸலாமு அலைக்கும்
1: வாலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தஹர் ரஹ்மான் சேப் ஸலாமுனா
0: வாலைக்கும் அஸ்ஸலாம் டியர் ஜெ தமன்னா கோ பாஸ் மாமா சேப் டியர் மன்னனா பபர் ராங்க ராத்ல ரக்கோ பண்ண தஹர் கலே
1: அக்கோல மினவாத ஸலாமுனா ரவிதின் குதா
0: ஜி வாவித ஸலாமுனா த ஹவா பஜபோ த வக்த் பதிகு சாசு ப அவாஸ் தர او த வக்த் பஜபோ தர உலசிதல்
1: டியர் மன்னனா டியர் மன்னனா
0: ஜி பாஸ் மாமா சேப் கேம் கிராந்த காசாந்த
1: زما
0: اوستا محبت دے واو زبردست بالکل دس پوائنٹ تے ملاوی شیدی باز محمد صاحب ڈیرہ مندنا او جیو کے بھائی اللہ حافظ
2: اور بل چخور کرما جوڑ دے بنگو شکرما دخل خائص یارا گوپ پتا
0: بالکل جناب دس پوائنٹ چیدی اگا ملاوی شیدی تے باز محمد صاحب تا ہنوے جناب کال تر رزق گروپ لکال کروں گے سکتے جی السلام علیکم وعلیکم
3: السلام
0: جناب علی سکتے کم سے نا
3: مہک
0: خبر کون مہک نمسکار جی مہک پروگرام کے ادارے کے لیے سڑے میں مہک دسو خیر دسو خیر خیر
3: خیر
0: ٹیم زبر کے راستے کے بزیر کے گیم آسان دے کے گران دے
3: آسان
0: گپ لگے کے ٹوکے کے جی مہک دسو پنزو لفظ کہانی جوڑو کے شاہ بھائی
3: ये आपका किताब है
0: सिंगा सिंगा
3: ये आपका किताब है
0: ये आपका किताब है बिल्कुल जबरदस्त सही दे मेरे मन को मैं खुशहाल रहता हूँ।

0: அப்ப முகமது குவாலிட்டிக்குள்ள பயக்கெடுதா அவங்க சேர்க்கிறாங்க. பாய்ல பே கால் தரது குரூப்ல கால் கொண்டு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: کہانی
0: جڑ گئے اردو کی جوڑ گئے بختوں کی قیمت آسانی.
1: میں تمہیں مار ڈالوں گا.
0: میں تمہیں مار ڈالوں گا. ڈالوں گا خوئی لفظ دے کہنا بختون سے بالکل صحیح تھی. بالکل صحیح تھی. ڈیرا مندنا جی بختون سے دس